நாபே பேரி சா நான் பத்தா புக்சலாகன் சச்ச நாம் ஆதார சதா ஆனந்த ரஹே தின ராத்தி